0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஜூலை 3, புனித தோமா. கலிலேய நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் மீனவ பெற்றோருக்கு பிறந்தார் புனித தோமா. 12 திருத்தூதர்களுள் ஒருவரான இவர் ஆண்டவரை சந்திக்கும் முன் தச்சராகவும் கப்பல் கட்டுகிறவராகவும் தன் பணிகளை செய்தார். எதனையும் முழுமையாக அறிந்து நம்புகிற மனப்பான்மையை கொண்ட தோமா உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்ட பிறகே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிவித்து நம்பிக்கையினை அறிக்கையிட்டார். ஆண்டவரின் நற்செய்தியை முதன் முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வந்த இவர் தன் முதல் நற்செய்தி அறிவிப்பினை தட்சசீலம் பகுதியில் அறிவித்து மக்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். செகோட்டிரா தீவிற்கு சென்று சில காலம் மறைப்பணியாற்றிய தோமையார் கிபி 52 நவம்பர் 23 சேர நாட்டின் மலபார் பகுதியை வந்தடைந்து இறை பணியினை மேற்கொண்டார். மலபார் பகுதியில் பள்ளூர், முசிரிஸ், பரூர், கோட்டமங்கலம், காயல், நிர்ணம் மற்றும் கொல்லம் போன்ற இடங்களிலும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து 2 ஆயர்களையும் குருக்களையும் நியமனம் செய்தார். கிபி 65 கொரமண்டல் என்றழைக்கப்பட்ட சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வருகை தந்து இறை பணிகளை செய்த தோமையார் கிபி 72 ஜூலை 3 அன்று பெரியமலை என்று அழைக்கப்பட்ட இன்றைய தோமையார் மலையில் கொலை செய்யப்பட்டு இறைப்பதம் சேர்ந்தார். கொலை செய்யப்பட்ட புனித தோமாவின் உடலானது அன்றைய மயிலாப்பூர் அரசன் மகாதேவன் அனுமதி பெற்று தற்போது சாந்தோம் பேராலயம் அமைந்திருக்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எதனையும் ஆய்ந்தறிந்து தெளிவான பார்வையோடு அணுக உறுதியேற்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அழைச்ச சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர், மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாலர் சபை பற்றி நீங்க லாஸ்ட் டைம் குழந்தைகளுடைய அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை பற்றி இலக்கி கொண்டீங்க ஃபாதர். இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த பாலர் சபையுடைய ஒரு இயக்கம் எப்படி இருக்குது? ஏன்னா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சிறு குழு கூட ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு, அது மாதிரி அது ஏதாவது இருக்கும். இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது அல்லது இந்த இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிறு பகிர்வுகள் ஃபாதர்.
4: இந்த குழந்தைகளை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு குதூகலமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம வயசு மறந்துடுது, நம்ம நரைச்செல்லாம் நிறைய மறந்துடுது, நம்முடைய உடல் சோர்வு வசதி எல்லாம் மறந்துடுது. ரெண்டு குட்டி பிள்ளைகள் எனக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இந்த நடந்தது வந்து ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதிரா அதிஷா அவங்களுக்கு அப்போ வந்து 6 வயசு இருக்கும் பெரிய பாப்பாவுக்கு, குட்டி பிள்ளைக்கு வந்து 4 வயசு இருக்கும். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு, ஃபாதர் வி ஹவ் காட் கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு, கிஃப்ட் எனக்கா தாத்தா பாட்டிங்களுக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு இல்லத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோர் இல்லம் நாங்கள் கொஞ்சம் முதியோர் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுல, ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம். இந்த சமூகத்தில் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பிள்ளைகள் இல்லாத பெற்றோர், ஏழையாக இருக்கிற பெற்றோர்கள், அவங்கள வைத்து முழுவதும் இலவசமாக அவர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால அந்த பொருசன் சொல்லிச்சுங்க, தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து வி ப்ரோடக்ட் இஸ் கப்டியா என்னம்மா என்ன எப்படி என்ன சோர்ஸ் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பர்ஸு கொடுத்தாங்க, பெரிய பர்ஸு, அது 1.5 கிலோ இருந்துடும். எல்லாம் நிறைய காயின்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சு அதில் பார்த்தா ஏறக்குறைய 1800 சில்லறை 1800 ரூபாய் வரையிறது.
3: பாராட்டக்கூடியது ஃபாதர். இந்த வயசுல அந்த குழந்தைங்க அவ்வளோ தூரம் சேமிச்சு கொடுக்கறதெல்லாம்
4: அவ்வளோ அப்படின்னா, நிச்சயமா அது ஒரு நாள்ல நடந்தது இல்லை, ஒரு வாரத்தில் நடந்தது இல்லை, நிச்சயமா 1 மாதத்திலையும் நடந்தது இல்லை, பல மாத அனுபவம். அப்படின்னா எனக்கு என்ன எண்ணெய் தொட்டதுன்னா, அந்த பல மாதங்களாக அந்த பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ, எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ, அதை தான் செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லாம அதை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைத்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து பாலர் சபையினுடைய 3வது இலக்கு. ஒன்று ஜெபிக்கணும், ஜெப திருத்தூது பணி செய்யணும். 2வது இறைவார்த்தையின் மத்தியில் ஆர்வம் இருக்கணும், இறைவார்த்தையை வாசிக்கணும், இறை வார்த்தையின் மூலமாக கடவுள் சொல்ல வரத அவங்க வந்து உள்வாங்கணும். அது நிச்சயமா அடுத்தவங்கிட்ட தான் கொண்டு போய் நிற்கும். அதற்காக தன்னை சுத்தி இருக்கிற கஷ்டப்படுகின்ற துயரப்படுகின்ற சக உறவுகளுக்கு உதவி செய்ய அவர்களை பயிற்றுவிப்பது தான் இந்த தூதுரை பணியாற்றும் பாலகர் சபையினுடைய 3 முக்கியமான இலக்குகள்.
3: மிக்க நன்றி ஃபாதர். அந்த 3 இலக்குகளை விட அவருடைய செயல் வந்து மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு 6 வயது 4 வயது, ஆக்சுவலாக அவளுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கைவிடப்பட்ட பெற்றோர்கள் கூட யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றி சேர்த்து வைத்து, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் காரியம் கிடையாது, பல மாதங்களுடைய அவர்களுக்கு கிடைத்த 1 ரூபாய் 2 ரூபாய்கள் எல்லாம் சேர்த்து அவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பாராட்டணும், அதிலும் குறிப்பாக அவங்க பெற்றோர்களையும் நம்ம பாராட்டணும். ஸோ இந்த நல்ல அனுபவத்திற்காக மிக்க நன்றி ஃபாதர்.
4: நான் இன்னும் ஒன்றையும் கூட இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுறேன். என்ன சிறு பிள்ளைகளை மையப்படுத்தி இதாக இருக்கிறதுனால, இந்த பெற்றோர் இல்லத்தில் பணியாற்றுகிறதுனால, அருகாமையில் இருக்கின்ற அருள் சகோதரிகள், இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அல்லது வந்து பிற மத சகோதரர்கள் பள்ளிக்கூடங்களில் தீபாவளி பொங்கல் அந்த தருணங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகள் வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ நான் பணியாற்றுகின்ற பகுதியில் வந்து பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எஃப்எஸ்எம் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அகஸ்டினிங் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இது மாதிரி முதியோர் இல்லங்கள் எங்களுக்கு மட்டுமே கிடையாது, அங்கே வந்து பிற மத சகோதரர்கள் நடத்துகின்ற முதியோர் இல்லங்கள் இருக்குது, மனநிலையினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வாழ்கின்ற இல்லங்கள் இருக்குது, அந்த இல்லங்களுக்கெல்லாம் சேர்த்து வந்து இவங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் கொடுக்குற பொருட்கள் ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு முறை அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதும் தேவையான சோப்பு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இது அவ்வளோ பொருட்கள் அப்படின்னா, அந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு தாகம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதனால் கல்வி நிறுவனங்கள் நடத்துகின்ற அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தார்மீக கடமையும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பாலர் சபையை கட்டி எழுப்ப வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பயிற்சியை கொடுக்க வேண்டும், அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அது அவர்கள் அருள்வாழ்வில் வளருமோ, பிரசநேகத்தில் வளருமோ, நச்செய்தியை பணியாற்றுகின்ற இந்த காரியங்களில் தங்களை இணைத்துக் கொள்ளவும் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸு இதை நம்ம ஒருபோதும் தவற விடவே கூடாது.
3: தேங்க்யூ ஃபாதர். இது போன்ற நல்ல அனுபவங்கள் நான் பள்ளிகளிலே பணியாற்றும் பொழுது செய்தவை இப்பொழுது நானும் நினைத்து மகிழ்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த அருகில் இருக்கிற அன்னை தெரேசா அவர்களுடைய அந்த ஊனமுற்ற குழந்தைகள், அது இல்லாமல் முதியோர் இல்லங்களில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம் ஸ்பெஷலாக நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் வந்து கிறிஸ்மஸ் டைம் போய் சந்திப்போம். எங் ஃபீஸ்ட் செயின்ட் ஆன் ஃபீஸ்ட் செலிப்ரேஷன்னா பிள்ளைகளிடமிருந்து எந்த விதமான பொருட்களும் வாங்குவது கிடையாது. அந்த பிள்ளைகளை அந்த இடத்திற்கு எடுத்து கொண்டு சென்று அவர்கள் யார் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் பார்வையிட்டாலே போதும், பழக்கமாக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து அவர்கள் ஒரு சில உதவிகளை நாங்கள் செய்த அனுபவங்களை நினைக்கும் பொழுது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது ஃபாதர். தேங்க்யூ. இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு இணைந்து திருத்தூது பாடல் சபையினுடைய இயக்கமும் அதனுடைய இலக்கும் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை நமக்கு பகிர இருக்கிறார். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: ஜூலை 1 புதனன்று சுவிட்சர்லாந்தின் ஏகோன் நகரில் இடம்பெற்ற ஆயர் அருள்பொழிவு நிகழ்வில் பங்கேற்ற புனித 10 பத்திநாதர் குருத்துவ கூட்டமைப்பின் ஆயர்கள் திருத்தந்தையின் ஆணை இல்லாமலும் அவரின் விருப்பத்திற்கு எதிராகவும் ஆயர் பட்டங்களை வழங்கியதால் அவர்கள் தானாகவே சபை நீக்க தண்டனைக்கு உள்ளாகியுள்ளனர் என்று விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறை அறிவித்துள்ளது. ஜூலை 2 வியாழனன்று வெளியிடப்பட்டு கர்தினால் விக்டர் மேன்வேல் பெர்னாண்டஸ் அவர்கள் கையெழுத்திட்டுள்ள இந்த ஆணை முதன்மை அருள்பொழிவு செய்தவராகவும் துணை அருள்பொழிவு செய்தவராகவும் செயல்பட்ட ஆயர்கள் அல்போன்சோ டி கிளாரட்டோ மற்றும் பெர்னாட் ஃபெலாய் ஆகியோருடன் புதிதாக ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்ட பாஸ்கல் ஷ்ரைபர், மைக்கேல் கோல்டேட், மிஷல் புவான்சினெட் டி சிவ்ரி மற்றும் மார்க் ஹனாபியர் ஆகியோரும் பிளவுவாத செயலில் ஈடுபட்டதால் சபை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள விளக்க குறிப்பு, அடுத்தடுத்து வந்த திருத்தந்தையர்கள் பல சதாப்தங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் SSPX கூட்டமைப்புடன் முழுமையான ஒற்றுமையை மீட்டெடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்டன என்பதை நினைவூட்டுகிறது. இந்த அண்மைய ஆயர் அருள்பொழிவு திருச்சபை சட்டத்தை வெளிப்படையாக மீறியுள்ளன என்றும் இது ஒரு முறையான பிளவை உருவாக்கியுள்ளது என்றும் அது கூறுகிறது.
2: புனித 10 பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பை சேர்ந்த அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் கத்தோலிக்க திரு அவையுடன் முழுமையாக இணைய விரும்பும் நபர்களுக்கான புதிய நடைமுறைகள் வெளியிட்டுள்ளன. ஜூலை 1 புதனன்று இடம்பெற்ற பிளவுவாத செயலை தொடர்ந்து இந்த வழிமுறைகள் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த காலத்தை போலல்லாமல் இதற்கு எந்த ஒரு சிறப்பு ஆணையமும் தேவையில்லை என்றும் இந்த செயல்முறை மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் துறவு சபை தலைவர்கள் மூலமாகவே கையாளப்படும் என்றும் நம்பிக்கை கோட்பாட்டிற்கிணங்க திருப்பிடத்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புனித 10 பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பிலிருந்து வெளியேறும் அருட்பணியாளர்கள் 2 வத்திக்கான் பொது சங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தையர்களான 6 பவுல் மற்றும் 2 ஜான் பால் ஆகியோரின் வழிபாட்டு முறைகளின்படி திருப்பலி நிறைவேற்றப்படுவதன் சட்டப்பூர்வத்தன்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மேலும் திருத்தந்தைக்கும் திரு அவையின் போதனைகளுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் திரு அவை சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள திரு அவை தண்டனைகளிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி தங்களின் சொந்த கையெழுத்துடன் எழுதப்பட்ட கடிதத்தை திருத்தந்தையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதனுடன் அவர்களின் குருத்துவ அருள்பொழிவு சான்றிதழ், நம்பிக்கை அறிக்கை மற்றும் உடன்பாட்டு படிவம் ஆகியவற்றையும் இணைக்க வேண்டியது அவசியமாகும்.
1: பேராயர் மார்சல் லெபவரே என்பவரால் 1970 நிறுவப்பட்ட புனித 10 பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பு 2 வத்திக்கான் சங்கத்தின் முக்கிய போதனைகளை நிராகரித்ததாலும் சீர்திருத்தப்பட்ட திருப்பலி வழிபாட்டை நிறைவேற்ற மறுத்ததாலும் கத்தோலிக்க திரு அவையிலிருந்து படிப்படியாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டது. திருத்தந்தையர்களான 6 பவுல், 2 ஜான் பால், 16 பெனடிக்ட், பிரான்சிஸ் மற்றும் 14 லியோ ஆகியோரின் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை முயற்சிகளையும் மீறி நல்லிணக்க முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தன. 1988 பேராயர் லெபவரே அவர்கள் திருபிடத்துடன் ஒரு கோட்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கி திருத்தந்தையின் அனுமதியின்றி 4 ஆயர்களை திருப்பொழிவு செய்தார். இதன் காரணமாக 1988 ஜூலை 1 அன்று அவரும் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர்களும் திரு அவையில் பிளவை ஏற்படுத்தும் குற்றத்தை செய்ததற்காக திரு அவையை விட்டு தானாகவே விலக்கப்படும் தண்டனைக்கு ஆளாயினர்.
2: அமெரிக்கா தனது 250th ஆண்டை நிறைவை கொண்டாடும் வேளையில் விஸ்கான்சினில் உள்ள அவர் லேடி ஆஃப் சாம்பியன் தேசிய திருத்தலம் இறைவேண்டல், தியானம் மற்றும் புனிதர்களின் சாட்சிய வாழ்வு ஆகியவற்றின் மூலம் இந்த நிகழ்வை கொண்டாடுமாறு அமெரிக்கா மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இத்திருத்தலத்தின் அதிபரான அருட்பணி ஆண்டனி ஸ்டீஃபன்ஸ் அவர்கள் ஒற்றுமை, தூய்மை மற்றும் நாட்டின் மறுமலர்ச்சிக்காக அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி ஜூலை 1 முதல் 9 வரை 9 நாள் நவநாள் தொடங்கியுள்ளார். நாடு முழுவதும் மக்கள் இதில் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் வகையில் 50,000 மேற்பட்ட ஜெப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த 250th ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் இத்திருத்தலம் அமெரிக்காவின் கத்தோலிக்க புனிதர்கள் என்ற தனித்துவமான கண்காட்சி ஒன்றையும் நடத்துகிறது. இது அமெரிக்கா முழுவதிலும் உள்ள 76 திருத்தலங்களில் இருந்து படங்கள், புனித பண்டங்கள் மற்றும் தகவல்களை ஒன்றிணைத்து நடத்தப்படுகிறது. இக்கண்காட்சி அமெரிக்காவின் புனிதர்கள், அருளாளர்கள், வணக்கத்துக்குரியவர்கள் மற்றும் இறை ஊழியர்களின் வாழ்க்கையை எடுத்துக் காட்டுவதுடன் நாட்டின் வரலாற்றில் கத்தோலிக்கர்களின் வளமான பங்களிப்பையும் வெளிப்படுத்துகிறது. 1959 அடில் பிரைஸ் என்பவருக்கு அன்னை மரியா காட்சியளித்த அமெரிக்காவின் முதலாவது மற்றும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதுமான ஒரே மரியன்னை காட்சி தளத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலம் போதனை மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

just not what you

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்.
3: ஜூலை 3, புனித தோமா. கலிலேய நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் மீனவ பெற்றோருக்கு பிறந்தார் புனித தோமா. 12 திருத்தூதர்களுள் ஒருவரான இவர் ஆண்டவரை சந்திக்கும் முன் தச்சராகவும் கப்பல் கட்டுகிறவராகவும் தன் பணிகளை செய்தார். எதனையும் முழுமையாக அறிந்து நம்புகிற மனப்பான்மையை கொண்ட தோமா உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்ட பிறகே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிவித்து நம்பிக்கையினை அறிக்கையிட்டார். ஆண்டவரின் நற்செய்தியை முதன் முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வந்த இவர் தன் முதல் நற்செய்தி அறிவிப்பினை தட்சசீலம் பகுதியில் அறிவித்து மக்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். செகோட்டிரா தீவிற்கு சென்று சில காலம் மறைபணியாற்றிய தோமையார் கிபி 52 நவம்பர் 23 சேர நாட்டின் மலபார் பகுதியை வந்தடைந்து இறை பணியினை மேற்கொண்டார். மலபார் பகுதியில் பள்ளூர், முசிரிஸ், பரூர், கோட்டமங்கலம், காயல், நிர்ணம் மற்றும் கொல்லம் போன்ற இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து 2 குருக்களையும் நியமனம் செய்தார். கிபி 65 கொரமண்டல் என்றழைக்கப்பட்ட சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வருகை தந்து இறை பணிகளை செய்த தோமையார் கிபி 72 ஜூலை 3 அன்று பெரியமலை என்றழைக்கப்பட்ட இன்றைய தோமையார் மலையில் கொலை செய்யப்பட்டு இறைப்பதம் சேர்ந்தார். கொலை செய்யப்பட்ட புனித தோமாவின் உடலானது அன்றைய மயிலாப்பூர் அரசன் மகாதேவன் அனுமதி பெற்று தற்போது சாந்தோம் பேராலயம் அமைந்திருக்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எதனையும் ஆய்ந்தறிந்து தெளிவான பார்வையோடு அணுக உறுதியேற்போம்.
2: நேர்காணல்.
4: இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட் சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர், மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாலர் சபை பற்றி நீங்க லாஸ்ட் டைம் குழந்தைகளுடைய அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை பற்றி இலக்கி கொண்டீங்க ஃபாதர். இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த பாலர் சபையுடைய ஒரு இயக்கம் எப்படி இருக்குது? ஏன்னா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சிறு குழு கூட ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு, அது மாதிரி அது ஏதாவது இருக்கும். இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது அல்லது இந்த இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிறு பகிர்வுகள் ஃபாதர்.
5: இந்த குழந்தைகளை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு குதூகலமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம வயசு மறந்துடுது, நம்ம நரைச்செல்லாம் நிறைய மறந்துடுது, நம்முடைய உடல் சோர்வு வசதியெல்லாம் மறந்துடுது. ரெண்டு குட்டி பிள்ளைகள் எனக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இந்த நடந்தது வந்து ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதிரா அதிஷா அவங்களுக்கு அப்போ வந்து 6 வயசு இருக்கும் பெரிய பாப்பாவுக்கு, குட்டி பிள்ளைக்கு வந்து 4 வயசு இருக்கும். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு, ஃபாதர் வி ஹவ் காட் கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு, கிஃப்ட் எனக்கா தாத்தா பாட்டிங்களுக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு இல்லத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோர் இல்லம் நான் கொஞ்சம் முதியோர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுல, ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம். இந்த சமூகத்துல கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பிள்ளைகள் இல்லாத பெற்றோர், ஏழையா இருக்கிற பெற்றோர்கள், அவங்கள வைத்து முழுவதும் இலவசமாக அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால அந்த பொருசன் சொல்லிச்சுங்க, தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து வி ப்ரொடெக்ட். கப்டியா என்னம்மா என்ன எப்படி என்ன சோர்ஸ் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பர்ஸ் கொடுத்தாங்க, பெரிய பர்ஸ். அது 1.5 கிலோ இருந்துடும். எல்லாம் நிறைய காயின்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சு அதில் பார்த்தா ஏறக்குறைய 1800 செல்லறை 1800 ரூபாய் வரை இருக்கு.
4: பாராட்டக்கூடியது ஃபாதர். இந்த வயசுல அந்த குழந்தைங்க அவ்வளோ தூரம் சேமிச்சு கொடுக்கறதெல்லாம்
5: அவ்வளோ அப்படின்னா, நிச்சயமா அது ஒரு நாள்ல நடந்தது இல்லை, ஒரு வாரத்தில் நடந்தது இல்லை, நிச்சயமா 1 மாதத்திலையும் நடந்தது இல்லை, பல மாத அனுபவம். அப்படின்னா எனக்கு என்ன எண்ணெய் தொட்டதுன்னா, அந்த பல மாதங்களாக அந்த பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ, எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ, அதை தான் செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லாம அதை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைத்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து பாலர் சபையினுடைய 3வது இலக்கு. ஒன்று ஜெபிக்கணும், ஜெப திருத்தூது பணி செய்யணும். 2வது இறைவார்த்தையின் மத்தியில் ஆர்வம் இருக்கணும், இறைவார்த்தையை வாசிக்கணும், இறைவார்த்தையின் மூலமாக கடவுள் சொல்ல வரத அவங்க வந்து உள்வாங்கணும், அது நிச்சயமா அடுத்தவங்கிட்ட தான் கொண்டு போய் நிற்கும். அதற்காக தன்னை சுத்தி இருக்கிற கஷ்டப்படுகின்ற துயரப்படுகின்ற சக உறவுகளுக்கு உதவி செய்ய அவர்களை பயிற்றுவிப்பதுதான் இந்த தூதுரை பணியாற்றும் பாலக சபையினுடைய 3 முக்கியமான இலக்குகள்.
4: மிக்க நன்றி ஃபாதர். அந்த 3 இலக்குகளை விட அவருடைய செயல் வந்து மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு 6 வயது 4 வயது, ஆக்சுவலாக அவளுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கைவிடப்பட்ட பெற்றோர்கள் கூட யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றி சேர்த்து வைத்து, நீங்கள் சொன்ன மாதிரி 1 நாள் காரியம் கிடையாது, பல மாதங்களுடைய அவர்களுக்கு கிடைத்த 1 ரூபாய் 2 ரூபாய்கள் எல்லாம் சேர்த்து அவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பாராட்டணும், அதிலும் குறிப்பாக அவங்க பெற்றோர்களையும் நம்ம பாராட்டணும். சோ இந்த நல்ல அனுபவத்திற்காக மிக்க நன்றி ஃபாதர்.
5: நான் இன்னும் ஒன்றையும் கூட இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சிறு பிள்ளைகளை மையப்படுத்தியதா இருக்கிறதுனால, இந்த பெற்றோர் இல்லத்தில் பணியாற்றுகிறதுனால, அருகாமையில் இருக்கின்ற அருள் சகோதரிகள், இப்ப கிறிஸ்மஸ் சீசன் அல்லது வந்து பிற மத சகோதரர்கள் பள்ளிக்கூடங்களில் தீபாவளி பொங்கல் அந்த தருணங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளை வந்து உற்சாகப்படுத்துறாங்க. இப்போ நான் பணியாற்றுகின்ற பகுதியில் வந்து பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எஃப்எஸ்எம் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அகஸ்டினியன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இது மாதிரி முதியோர் இல்லங்கள் எங்களுக்கு மட்டுமே கிடையாது, அங்கே வந்து பிற மத சகோதரர்கள் நடத்துகின்ற முதியோர் இல்லங்கள் இருக்குது, மனநிலையினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வாழ்கின்ற இல்லங்கள் இருக்குது, அந்த இல்லங்களுக்கெல்லாம் சேர்த்து வந்து இவங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் கொடுக்குற பொருட்கள் ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு முறை அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதும் தேவையான சோப்பு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இது அவ்வளோ பொருட்கள். அப்படின்னா அந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு தாகம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதனால் கல்வி நிறுவனங்கள் நடத்துகின்ற அருட் சகோதரிகள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தார்மீக கடமையும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பாலர் சபையை கட்டி எழுப்ப வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பயிற்சியை கொடுக்க வேண்டும், அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அது அவர்கள் அருள்வாழ்வில் வளருமோ, பிரசநேகத்தில் வளருமோ, நச்செடி பணியாற்றுகின்ற இந்த காரியங்களில் தங்களை இணைத்து கொள்ளவும் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸு இதை நம்ம ஒருபோதும் தவற விடவே கூடாது.
4: தேங்க்யூ ஃபாதர். இது போன்ற நல்ல அனுபவங்கள் நான் பள்ளிகளிலே பணியாற்றும் பொழுது செய்ததை இப்பொழுது நானும் நினைத்து மகிழ்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த அருகில் இருக்கிற அன்னை தெரேசா அவர்களுடைய அந்த ஊனமுற்ற குழந்தைகள், அது இல்லாமல் முதியோர் இல்லங்களில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம், ஸ்பெஷலாக நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் வந்து கிறிஸ்மஸ் டைம் போய் சந்திப்போம். எங் ஃபீஸ்ட் செயின்ட் ஆன் ஃபீஸ்ட் செலிப்ரேஷன்னா பிள்ளைகளிடமிருந்து எந்த விதமான பொருட்களும் வாங்குவது கிடையாது. அந்த பிள்ளைகளை அந்த இடத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் யார் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் பார்வையிட்டாலே போதும், பழக்கமாக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து அவர்கள் ஒரு சில உதவிகளை நாங்கள் செய்த அனுபவங்களை நினைக்கும் பொழுது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது ஃபாதர். தேங்க்யூ. இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு இணைந்து திருத்தூது பாடல் சபையினுடைய இயக்கமும் அதனுடைய இலக்கும் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை நமக்கு பகிர இருக்கிறார். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: ஜூலை 1 புதனன்று சுவிட்சர்லாந்தின் ஏகோன் நகரில் இடம்பெற்ற ஆயர் அருள்பொழிவு நிகழ்வில் பங்கேற்ற புனித பத்தாம் பத்திநாதர் குருத்துவ கூட்டமைப்பின் ஆயர்கள் திருத்தந்தையின் ஆணை இல்லாமலும் அவரின் விருப்பத்திற்கு எதிராகவும் ஆயர் பட்டங்களை வழங்கியதால் அவர்கள் தானாகவே சபை நீக்க தண்டனைக்கு உள்ளாகியுள்ளனர் என்று விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறை அறிவித்துள்ளது. ஜூலை 2 வியாழனன்று வெளியிடப்பட்டு கர்தினால் விக்டர் மேன்வேல் பெர்னாண்டஸ் அவர்கள் கையெழுத்திட்டுள்ள இந்த ஆணை முதன்மை அருள்பொழிவு செய்தவராகவும் துணை அருள்பொழிவு செய்தவராகவும் செயல்பட்ட ஆயர்கள் அல்போன்சோ டி கிளாரட்டோ மற்றும் பெர்னாட் ஃபெலாய் ஆகியோருடன் புதிதாக ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்ட பாஸ்கல் ஷ்ரைபர், மைக்கேல் கோல்டேட், மிஷல் புவான்சினட் டி சிவ்ரி மற்றும் மார்க் ஹனாபியர் ஆகியோரும் பிளவுவாத செயலில் ஈடுபட்டதால் சபை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள விளக்க குறிப்பு, அடுத்தடுத்து வந்த திருத்தந்தையர்கள் பல சதாப்தங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் SSPX கூட்டமைப்புடன் முழுமையான ஒற்றுமையை மீட்டெடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்டன என்பதை நினைவூட்டுகிறது. இந்த அண்மைய ஆயர் அருள்பொழிவு திருச்சபை சட்டத்தை வெளிப்படையாக மீறியுள்ளன என்றும் இது ஒரு முறையான பிளவை உருவாக்கியுள்ளது என்றும் அது கூறுகிறது.
2: புனித பத்தாம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பை சேர்ந்த அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் கத்தோலிக்க திரு அவையுடன் முழுமையாக இணைய விரும்பும் நபர்களுக்கான புதிய நடைமுறைகள் வெளியிட்டுள்ளன. ஜூலை 1 புதனன்று இடம்பெற்ற பிளவுவாத செயலை தொடர்ந்து இந்த வழிமுறைகள் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த காலத்தை போலல்லாமல் இதற்கு எந்த ஒரு சிறப்பு ஆணையமும் தேவையில்லை என்றும் இந்த செயல்முறை மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் துறவு சபை தலைவர்கள் மூலமாகவே கையாளப்படும் என்றும் நம்பிக்கை கோட்பாட்டிற்கிணங்க திருப்பிடத்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புனித பத்தாம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பிலிருந்து வெளியேறும் அருட்பணியாளர்கள் 2 வத்திக்கான் பொது சங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தையர்களான 6 பவுல் மற்றும் 2 ஜான்பால் ஆகியோரின் வழிபாட்டு முறைகளின்படி திருப்பலி நிறைவேற்றப்படுவதன் சட்டப்பூர்வத்தன்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மேலும் திருத்தந்தைக்கும் திரு அவையின் போதனைகளுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் திரு அவை சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள திரு அவை தண்டனைகளிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி தங்களின் சொந்த கையெழுத்துடன் எழுதப்பட்ட கடிதத்தை திருத்தந்தையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதனுடன் அவர்களின் குருத்துவ அருள்பொழிவு சான்றிதழ், நம்பிக்கை அறிக்கை மற்றும் உடன்பாட்டு படிவம் ஆகியவற்றையும் இணைக்க வேண்டியது அவசியமாகும்.
1: பேராயர் மார்சல் லெபவரே என்பவரால் 1970 நிறுவப்பட்ட புனித பத்தாம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பு 2 வத்திக்கான் சங்கத்தின் முக்கிய போதனைகளை நிராகரித்ததாலும் சீர்திருத்தப்பட்ட திருப்பலி வழிபாட்டை நிறைவேற்ற மறுத்ததாலும் கத்தோலிக்க திரு அவையிலிருந்து படிப்படியாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டது. திருத்தந்தையர்களான 6 பவுல், 2 ஜான்பால், 16 பெனடிக்ட், பிரான்சிஸ் மற்றும் 14 லியோ ஆகியோரின் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை முயற்சிகளையும் மீறி நல்லிணக்க முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தன. 1988 பேராயர் லெபவரே அவர்கள் திருபிடத்துடன் ஒரு கோட்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கி திருத்தந்தையின் அனுமதியின்றி 4 ஆயர்களை திருப்பொழிவு செய்தார். இதன் காரணமாக 1988 ஜூலை 1 அன்று அவரும் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர்களும் திரு அவையில் பிளவை ஏற்படுத்தும் குற்றத்தை செய்ததற்காக திரு அவையை விட்டு தானாகவே விலக்கப்படும் தண்டனைக்கு ஆளாயினர்.
2: அமெரிக்கா தனது 250 ஆண்டின் நிறைவை கொண்டாடும் வேளையில் விஸ்கான்சினில் உள்ள அவர் லேடி ஆஃப் சாம்பியன் தேசிய திருத்தலம் இறைவேண்டல், தியானம் மற்றும் புனிதர்களின் சாட்சிய வாழ்வு ஆகியவற்றின் மூலம் இந்த நிகழ்வை கொண்டாடுமாறு அமெரிக்கா மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இத்திருத்தலத்தின் அதிபரான அருட்பணி ஆண்டனி ஸ்டீஃபன்ஸ் அவர்கள் ஒற்றுமை, தூய்மை மற்றும் நாட்டின் மறுமலர்ச்சிக்காக அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி ஜூலை 1 முதல் 9 9 நாள் நவநாள் ஜபத்தை தொடங்கியுள்ளார். நாடு முழுவதும் மக்கள் இதில் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் வகையில் 50,000 மேற்பட்ட ஜப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த 250 ஆண்டின் நிறைவை நினைவு கூறும் வகையில் இத்திருத்தலம் அமெரிக்காவின் கத்தோலிக்க புனிதர்கள் என்ற தனித்துவமான கண்காட்சி ஒன்றையும் நடத்துகிறது. இது அமெரிக்கா முழுவதிலும் உள்ள 76 திருத்தலங்களில் இருந்து படங்கள், புனித பண்டங்கள் மற்றும் தகவல்களை ஒன்றிணைத்து நடத்தப்படுகிறது. இக்கண்காட்சி அமெரிக்காவின் புனிதர்கள், அருளாளர்கள், வணக்கத்துக்குரியவர்கள் மற்றும் இறை ஊழியர்களின் வாழ்க்கையை எடுத்துக் காட்டுவதுடன் நாட்டின் வரலாற்றில் கத்தோலிக்கர்களின் வளமான பங்களிப்பையும் வெளிப்படுத்துகிறது. 1959 அடில் பிரைஸ் என்பவருக்கு அன்னை மரியா காட்சியளித்த அமெரிக்காவின் முதலாவது மற்றும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதுமான ஒரே மரியன்னை காட்சி தளத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலம் போதனை மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மெய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள். ஜூலை 4 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மெய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அத்தீவின் சலீனா பகுதியில் அமைந்துள்ள அரேனா விளையாட்டு மைதானத்தில் அரசு அதிகாரிகளை சந்தித்தார். அப்போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை: மாண்புமிகு நகர மேயர் அவர்களே, அரசு அதிகாரிகளே, சகோதர சகோதரிகளே, லம்பேதுசா மற்றும் லினோன்சா நகராட்சி மக்களின் சார்பாக எனக்கு அன்பான வரவேற்பு வழங்கிய நகர மேயர் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் அன்பான வரவேற்பிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பவலோரோ துறைமுகத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பெயரை சூட்டியிருப்பது எனது முன்னோடியான அவர் உங்கள் சமூகத்துடன் புலம்பெயர்ந்த நமது சகோதர சகோதரிகளுடனும் ஏற்படுத்தி கொண்ட ஆழமான உறவின் அடையாளமாகும். உங்களுக்கு மிகவும் சவாலான காலங்களில் அவர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தார். இன்று அந்த திருத்தந்தை தொடர்ந்து உங்களுடன் பயணிக்கிறார், உங்களை தாங்குகிறார், உங்களை ஊக்குவிக்கிறார் என்பதை உங்களிடம் கூறுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் இங்கு உரையாற்ற வரவில்லை, மாறாக நம் நடுவே கிறிஸ்துவின் உன்னதமான உடனிருப்பின் அடையாளமான திருப்பலியை கொண்டாடவே வந்துள்ளேன். தம்மையே நமக்காக அர்ப்பணித்து அப்பத்தை பிட்டு வழங்கிய இயேசுவின் செயல் நமது அன்றாட உதவி மற்றும் பகிர்வு செயல்களுக்கு அர்த்தத்தையும் ஆற்றலையும் அளிக்கிறது. ஆம், வார்த்தைகளை விட செயல்களை பேசும் இடம் இது. ஆனால் அந்த செயல்கள் உண்மையான மனிதநேயத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டுமெனில் அவை அன்பு நிறைந்த இதயத்திலிருந்து பிறக்க வேண்டும். அதனால்தான் நாம் இன்று இங்கு ஒன்று கூடியுள்ளோம். கிறிஸ்துவிடமிருந்து அவர் மட்டுமே வழங்கக்கூடிய அன்பை பெற்றுக்கொண்டு இன்றைய உலகமும் நாளைய உலகமும் அனைவருக்கும் மேலும் மனித நேயமிக்க உலகமாக மாற இறைவனின் அருளை பெறுவோம்.
2: ஜூலை 4 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மெய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அத்தீவின் சலீனா பகுதியில் அமைந்துள்ள அரேனா விளையாட்டு மைதானத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறைவுரை:
3: La bellezza del mare, di quest'isola e dei vostri volti è un riflesso della sua iniziativa gratuita. L'amore ci precede, ci circonda e ci raduna. Sono grato al Signore di potervi visitare sulle orme di Papa Francesco, che l'8 luglio 2013 volle venire a Lampedusa nel suo primo viaggio da successore di Pietro. Gli Apostoli, come sapete, hanno navigato nel Mediterraneo, sperimentato l'ospitalità degli abitanti delle sue isole e delle sue coste, da millenni crocevia di civiltà. Il Vangelo risuona dove i popoli si incontrano, le persone si accolgono, le loro vicende si intrecciano, le diverse culture si pongono in dialogo. Diventa muto, invece, dove ognuno fa di se stesso un'isola, dove il contatto è evitato, lo scambio è interrotto. In questo senso, la parabola del buon samaritano, appena proclamata, descrive una storia che continua e l'enciclica Fratelli Tutti ci ha aiutato a rileggerla nelle drammatiche circostanze storiche in cui siamo ancora immersi. La parola di Dio è sempre per l'oggi e ci porta in una conversazione da cui uscire trasfigurati. Come risponderemo dunque all'amore di chi ci ha amati per primo? Carissimi, oggi Lampedusa e Linosa si trovano su una strada pericolosa come quella che scendeva da Gerusalemme a Gerico.
2: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் எப்போதும் முதலில் நம்மை அன்பு செய்கிறார். இந்த கடலின் அழகும் இத்தீவின் சிறப்பும் உங்கள் முகங்களில் ஒளிரும் மகிழ்ச்சியும் அவருடைய இலவச அன்பின் வெளிப்பாடுகளாகும். அந்த அன்பே நம்மை முன்னின்று வழி நடத்துகிறது, நம்மை சூழ்ந்து காக்கிறது, ஒன்றிணைக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2013 முதன்முறையாக லம்பேதோசாவிற்கு வந்த வழியில் நானும் இன்று உங்களிடையே வருவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல சமாரியனின் ஓமை இன்று நம்முடைய வாழ்வில் மீண்டும் ஒலிக்கிறது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் ஆபத்தான பாதையைப் போல லம்பேதுசாவும் லினோசாவும் இன்று ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் உயிரை பணயம் வைத்து கடந்து செல்லும் பாதையாக மாறியுள்ளன. பலர் கடலில் உயிரிழந்துள்ளனர், பலர் அனைத்தையும் இழந்து இக்கரையை அடைந்துள்ளனர். அவர்களை காணும் தருணம் எந்த கருத்து இயலையும் விட மனிதநேயத்துடன் அவர்களுக்கு அருகில் நிற்குமாறு நம்மை அழைக்கிறது. நம் அயலானாக இருப்பது என்பது அயலானைப் போல செயல்படுவதில்தான் உள்ளது. லம்பேதுசா மக்களே, நீங்கள் வெளிப்படுத்திய ஒற்றுமை மற்றும் இரக்க உணர்விற்காக உங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னார்வ தொண்டர்கள், கடலோர காவல் படை, உள்ளாட்சி நிர்வாகங்கள், மருத்துவர்கள், கல்வியாளர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் மனிதநேய பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என் நன்றிகள். கடலில் ஆபத்திலிருந்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் காப்பாற்றிய உங்கள் அன்பு இறைவனின் இரக்கத்தின் உயிருள்ள சாட்சியாக விளங்குகிறது. இங்கு இருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர்கள் உதவியை பெற்றவர்கள் மட்டுமல்ல, தங்கள் பயணத்தில் தங்களைப் போலவே துன்பப்படும் மற்றவர்களுக்கும் துணை நின்றவர்களாக இருக்கின்றனர். அன்பு என்பது சுதந்திரமான தேர்விலிருந்து பிறக்கிறது. ஆனால் சிலர் அயலானாக இருக்க தேர்ந்தெடுக்கவில்லை. சிலர் எந்த முடிவையும் எடுக்காமல் விலகிச் செல்கின்றனர். கடலில் உயிரிழந்தவர்களின் மரணத்திற்கு பின்னால் எடுக்கப்பட்ட முடிவுகளும் எடுக்கப்படாத முடிவுகளும் உள்ளன. வறுமை, அநீதி, ஊழல், அச்சம், பாகுபாடு, பிறரது துயரத்தில் லாபம் தேடும் மனப்பான்மை ஆகியவை நல்ல சமாரியனின் ஓமையில் வழியை கடந்து சென்றவர்களின் மனநிலையையே இன்று பிரதிபலிக்கின்றன. கடவுளின் அன்பு எல்லைகளற்றது. எனவே சமய வேறுபாடு ஒருபோதும் பாகுபாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடாது. இறைவனை நேசிப்பதும் அயலானை நேசிப்பதும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாதவை. பிறரின் வேதனையைக் கண்டு நின்று மனமுருகி அவர்களுக்கு உதவுவது வழியாகவே நாம் இறைவனின் அன்பில் பங்கெடுக்கிறோம். இரக்கமும் கருணையும் மனிதனை மாற்றுகின்றன. அவை குடும்பத்தையும் சமூகத்தையும் உலகத்தையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவை. அதுவே அன்பின் நாகரிகம் உருவாகும் பாதையாகும். அந்த நாகரிகம் ஒரே ஒரு பெரிய செயலால் உருவாகாது. மாறாக அன்றாட வாழ்வில் செயல்படும் சிறிய ஆனால் உறுதியான அன்பு செயல்களின் கூட்டுத்தொகையாக அது உருவாகும். அந்த உண்மைக்கு நீங்கள் லம்பேதுசா மக்களே உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறீர்கள். புலம்பெயர்வு இன்று ஐரோப்பா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இந்த சவாலை வெறும் அவசர நிலையாக மட்டும் பார்க்காமல் மனித மாண்பை மதித்து வரவேற்று பாதுகாத்து உடனிருந்து சமூகத்தில் ஒருங்கிணைக்கும் நீண்டகால அணுகுமுறையை உருவாக்க வேண்டும். இதில் அரசுகளுக்கு மட்டுமல்ல, குடிமக்கள் சமூகத்திற்கும் திரு அவைக்கும் முக்கிய பொறுப்பு உள்ளது. இந்த தீவிற்கு ஓய்வெடுக்க வருபவர்களும் உங்கள் அன்பையும் மனிதநேயத்தையும் கண்டு மேலும் மனிதநேயமிக்கவர்களாக மாற வேண்டும். உண்மையான ஓய்வு என்பது வாழ்க்கையின் அர்த்தத்தை மீண்டும் கண்டறிவதிலும் நீதியும் சகோதரத்துவமும் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதிலும் உள்ளது. பலிபீடத்தின் அருகில் இருக்கும் பாதுகாப்பான துறைமுக அன்னையின் திருவுருவத்தை நோக்கி நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் செல்வோம். இறைவனிடமே அனைவருக்கும் பாதுகாப்பான துறைமுகம் உள்ளது. ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் அந்த பாதுகாப்பின் அடையாளமாக உலகில் விளங்க அழைக்கப்பட்டுள்ளது. லம்பேதுசா மற்றும் லினோசா சமூகங்களே, உங்கள் வாழ்வில் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு ஆகியவை என்றும் குறையாமல் நிலைத்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.
1: இன்றைய புனிதர்
4: ஜூலை 4 போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத். ஸ்பெயின் நாட்டின் அரகோன் பகுதியினை ஆட்சி செய்த அரச குடும்பத்தில் கிபி 1271 ஆண்டு பிறந்தார் எலிசபெத். சிறுவயது முதல் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய எலிசபெத் ஆடம்பரத்தை வெறுத்து நோன்பிருந்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். தன் 12வது வயதில் போர்ச்சுக்கல் நாட்டு இளவரசர் டென்னிஸ் அவர்களை மணந்த இவர் இறை பக்தியிலும் குடும்ப பொறுப்பிலும் சிறந்து விளங்கினார். அனுதினமும் திருப்பலிக்குச் சென்று இறைவனை ஆராதித்து வணங்கிய எலிசபெத் தன் அரண்மனையில் பணி செய்த பணிப்பெண்களுக்கு ஆண்டவரின் அன்பை எடுத்துரைத்து அவர்கள் இரக்க செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தார். அல்போன்சோ என்ற மகனையும் கான்ஸ்டன்சியா என்ற மகளையும் பெற்றெடுத்த எலிசபெத் நாளடைவில் தன் கணவரின் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். கிபி 1323 ஆண்டு தன் மகன் அல்போன்சோ தன் தந்தைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போருக்கு தயாராக ஆண்டவரிடம் மன்றாடிய எலிசபெத் தன் மகனையும் கணவரையும் சமாதானப்படுத்தி போரை நிறுத்தினார். கிபி 1325 ஆண்டு தன் கணவரை இழந்து சுமார் 12 ஆண்டுகள் மகனின் பராமரிப்பில் வாழ்ந்த எலிசபெத் கோயம்புத்தூரில் இருந்த கிளாரம்மாள் மடத்தில் சேர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 3 சபை துறவியானார். தன் மகனான அரசன் அல்போன்சோவிற்கும் தன் உறவினரான அரசன் 9 அல்போன்சோவிற்கும் போர் மூளும் சூழல் ஏற்பட 63 வயதான எலிசபெத் போர்க்களம் சென்று அமைதியை ஏற்படுத்தினார். அரச குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்துறவி எலிசபெத் முதுமையின் காரணமாக நோயுற்று கிபி 1336 ஆண்டு ஜூலை 4 நாள் விண்ணகம் சென்றார். அருட்துறவி எலிசபெத்தின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 8 அர்பன் கிபி 1625 ஆண்டு மே 25 நாள் புனிதராக உயர்த்தி அமைதியின் பாதுகாவலராக அறிவித்தார். போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகில் போர் இல்லாத அமைதியான சூழ்நிலை தொடர ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.

0: செய்திகள்.
1: புலம்பெயர்வு நெருக்கடிகளின் அடையாளமாக விளங்கும் இத்தாலியின் சிறிய தீவான லம்பேதூசா 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் தடத்தை பின்பற்றி வருகை தரும். திருத்தந்தை 14 லியோ அவர்களை மனமகிழ்வுடன் வரவேற்றுள்ளது. உள்ளூர் வாடகை வாகன ஓட்டுநர் ஒருவர் லம்பேதூசாவை வெறும் துயரத்தின் இடமாக அல்ல, மாறாக ஆபத்தான கடல் பயணத்திலிருந்து உயிர் தப்பிய புலம்பெயர்ந்தோர் புதிய வாழ்க்கையை நம்பிக்கையுடன் தொடங்கும் இடமாக கருத வேண்டும் என்று கூறி அதை நம்பிக்கையின் தீவு என்று வர்ணித்துள்ளார். புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் மீதான தனது கருணைக்காக இந்த தீவு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றதுடன் 2014 அமைதிக்கான நோபல் பரிசுக்கான இறுதிப் பட்டியலிலும் இடம் பிடித்திருந்தது. திருத்தந்தை அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் லம்பேதூசாவை ஒற்றுமையின் உலகளாவிய அடையாளமாக மாற்றியது. அந்த பயணத்தின் போது அவர் உலகமயமாக்கப்பட்ட அலட்சியத்தை கண்டித்தார். மேலும் கடலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக மத்திய தரைக்கடலில் மலர்களை தூவிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அகதிகளின் படகிலிருந்து செய்யப்பட்ட உலக புகழ்பெற்ற லம்பேதூசா சிலுவையை ஆசீர்வதித்தார். அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து தற்போது லம்பேதூசாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அங்கு மதம் அல்லது தேசியம் ஆகியவற்றை கடந்து கடலில் பலியானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள உள்ளூர் கல்லறையையும் பார்வையிடுகிறார். மேலும் புலம்பெயர்ந்தவர்களின் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக திகழும் ஐரோப்பாவின் நுழைவாயில் என்ற நினைவு சின்னத்தில் அவர் இறைவேண்டல் செய்கிறார். தீவின் விளையாட்டு மைதானத்தில் திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு முன் ஃபெவரோலோ படகுத்துறையில் அவர் ஒரு புலம்பெயர்ந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார்.
2: இத்தாலி தீவான லம்பேடுசாவில் உள்ள புலம்பெயர்ந்தோர் வரவேற்பு மையத்திற்கு வரும் புதிய புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 4 சனிக்கிழமை அன்று அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இத்தாலியின் மைய நிலப்பரப்பை விட வட ஆப்பிரிக்காவிற்கு மிக அருகில் அமைந்துள்ள லம்பேடுசா தீவு கடந்த 3 182,000 அதிகமான புலம்பெயர்ந்தோருக்கும் அகதிகளுக்கும் அடைக்கலம் அளித்துள்ளது. இதனால் லம்பேடுசா தீவு ஐரோப்பாவிற்கான ஒரு முக்கிய நுழைவாயிலாக மாறியுள்ளது. திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இந்த பயணம் 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லம்பேடுசாவிற்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. அப்போது அவர் புலம்பெயர்ந்தோர் மீதான உலகமயமாக்கப்பட்ட அலட்சியத்தை வன்மையாக கண்டித்தார். அண்மைய ஆண்டுகளில் இந்த மையத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் மத்திய தரைக்கடல் பகுதியை கடக்கும் பயணம் அதிக ஆபத்தானதாக மாறியுள்ளது. 2014 அதிகமான புலம்பெயர்ந்தோரின் மரணங்கள் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் இந்த பயணத்தை வரவேற்றுள்ள மத்திய தரைக்கடல் பகுதிக்கான அனைத்துலக புலம்பெயர்வு அமைப்பின் ஒருங்கிணைப்பு அலுவலக இயக்குநர் சால்வடோர் சோர்டினோ அவர்கள் புலம்பெயர்ந்தோர் எப்போதும் மாண்புடன் நடத்தப்பட வேண்டும் என்பதை சரியான நேரத்தில் நினைவூட்டும் ஒரு நிகழ்வாக இந்த பயணம் அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் முறையாக நிர்வகிக்கப்படும் போது புலம்பெயர்வு என்பது உலகளாவிய சமத்துவமின்மை, தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்கொள்ள உதவும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: அமெரிக்கா தனது 250th ஆண்டு நிறைவை கொண்டாடும் வேளையில் தேசிய அரசியல் அமைப்பு மையம் வழங்கிய லிபர்டி மெடல் விருதியை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மனித மாண்பு, உயிர், சுதந்திரம், நீதி, அமைதி ஆகிய அடிப்படை விழுமியங்களை மீண்டும் நிலைநிறுத்துமாறு அமெரிக்க மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். அனைவரும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர் என்றும் உயிர், சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை நாடும் மறுக்க முடியாத உரிமைகள் அனைவருக்கும் உண்டு என்ற அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் கொள்கைகள் இறைவனால் அளிக்கப்பட்ட மனித மாண்பை அடிப்படையாக கொண்டவை என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் மனித மாண்பு எந்த அரசுக்கும் முன்பே நிலைத்திருப்பதாகவும் அதை பாதுகாப்பதே அரசின் முதன்மை பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். அமெரிக்காவின் வரலாற்றை போற்றிய திருத்தந்தை அவர்கள் புலம்பெயர்ந்தோரை வரவேற்ற பாரம்பரியத்தையும் உலகளவில் சுதந்திரத்தை பாதுகாக்க செய்த தியாகங்களையும் பாராட்டிய அதேவேளை அனைவருக்கும் சுதந்திரமும் நீதியும் என்ற இலக்கு இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்றும் ஒவ்வொரு தலைமுறையும் அந்த லட்சியத்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். உயிர் வாழும் உரிமையே அனைத்து உரிமைகளுக்கும் அடிப்படை என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் கருவுறுதல் முதல் இயற்கை மரணம் வரை ஒவ்வொரு மனித உயிரையும் குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியோரின் வாழ்வையும் பாதுகாக்குமாறு அழைப்பு விடுத்தார். உண்மையான சுதந்திரம் என்பது உண்மையை உணர்ந்து மனசாட்சியின் வழிகாட்டுதலின்படி பொறுப்புணர்வுடன் வாழ்வதே என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். சமய சுதந்திரம் மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் பொதுநலனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் தற்காலிக நலன்களை விட நிலையான விழுமியங்களின் அடிப்படையில் அமெரிக்க மக்கள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் நாட்டின் எதிர்காலம் அமைதி, தாராள மனப்பான்மை மற்றும் நம்பிக்கையால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்து தனது உரையை நிறைவு செய்தார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மீட்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள். ஜூலை 4 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மீட்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அத்தீவின் சலீனா பகுதியில் அமைந்துள்ள அரேனா விளையாட்டு மைதானத்தில் அரசு அதிகாரிகளை சந்தித்தார். அப்போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை: மாண்புமிகு நகர மேயர் அவர்களே, அரசு அதிகாரிகளே, சகோதர சகோதரிகளே, லம்பேதுசா மற்றும் லினோன்சா நகராட்சி மக்களின் சார்பாக எனக்கு அன்பான வரவேற்பு வழங்கிய நகர மேயர் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் அன்பான வரவேற்பிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பவலோரோ துறைமுகத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பெயரை சூட்டியிருப்பது எனது முன்னோடியான அவர் உங்கள் சமூகத்துடன் புலம்பெயர்ந்த நமது சகோதர சகோதரிகளுடனும் ஏற்படுத்திக் கொண்ட ஆழமான உறவின் அடையாளமாகும். உங்களுக்கு மிகவும் சவாலான காலங்களில் அவர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தார் என்று அந்த திருத்தந்தை தொடர்ந்து உங்களுடன் பயணிக்கிறார், உங்களை தாங்குகிறார், உங்களை ஊக்குவிக்கிறார் என்பதை உங்களிடம் கூறுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் இங்கு உரையாற்ற வரவில்லை, மாறாக நம் நடுவே கிறிஸ்துவின் உன்னதமான உடனிருப்பின் அடையாளமான திருப்பலியை கொண்டாடவே வந்துள்ளேன். தம்மையே நமக்காக அர்ப்பணித்து அப்பத்தை பிட்டு வழங்கிய இயேசுவின் செயல் நமது அன்றாட உதவி மற்றும் பகிர்வு செயல்களுக்கு அர்த்தத்தையும் ஆற்றலையும் அளிக்கிறது. ஆம், வார்த்தைகளை விட செயல்களை பேசும் இடம் இது. ஆனால் அந்த செயல்கள் உண்மையான மனித நேயத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டுமெனில் அவை அன்பு நிறைந்த இதயத்திலிருந்து பிறக்க வேண்டும். அதனால்தான் நாம் இன்று இங்கு ஒன்று கூடியுள்ளோம். கிறிஸ்துவிடமிருந்து அவர் மட்டுமே வழங்கக்கூடிய அன்பை பெற்றுக்கொண்டு இன்றைய உலகமும் நாளைய உலகமும் அனைவருக்கும் மேலும் மனித நேயமிக்க உலகமாக மாற இறைவனின் அருளை பெறுவோம்.
2: ஜூலை 4 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் லம்பேதுசா தீவிற்கு மேற்கொண்ட மீட்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அத்தீவின் சலீனா பகுதியில் அமைந்துள்ள அரேனா விளையாட்டு மைதானத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறைவுரை:
3: La bellezza del mare, di quest'isola e dei vostri volti è un riflesso della sua iniziativa gratuita. L'amore ci precede, ci circonda e ci raduna. Sono grato al Signore di potervi visitare sulle orme di Papa Francesco, che l'8 luglio 2013 volle venire a Lampedusa nel suo primo viaggio da successore di Pietro. Gli Apostoli, come sapete, hanno navigato nel Mediterraneo e sperimentato l'ospitalità degli abitanti delle sue isole e delle sue coste, da millenni crocevia di civiltà. Il Vangelo risuona dove i popoli si incontrano, le persone si accolgono, le loro vicende si intrecciano, le diverse culture si pongono in dialogo. Diventa muto, invece, dove ognuno fa di se stesso un'isola, dove il contatto è evitato, lo scambio è interrotto. In questo senso, la parabola del buon samaritano, appena proclamata, descrive una storia che continua e l'enciclica Fratelli Tutti ci ha aiutato a rileggerla nelle drammatiche circostanze storiche in cui siamo ancora immersi. La parola di Dio è sempre per l'oggi e ci porta in una conversazione da cui uscire trasfigurati. Come risponderemo dunque all'amore di chi ci ha amati per primo? Carissimi, oggi Lampedusa e Linosa si trovano su una strada pericolosa come quella che scendeva da Gerusalemme a Gerico.
2: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் எப்போதும் முதலில் நம்மை அன்பு செய்கிறார். இந்த கடலின் அழகும் இத்தீவின் சிறப்பும் உங்கள் முகங்களில் ஒளிரும் மகிழ்ச்சியும் அவருடைய இலவச அன்பின் வெளிப்பாடுகளாகும். அந்த அன்பே நம்மை முன்னின்று வழி நடத்துகிறது, நம்மை சூழ்ந்து காக்கிறது, ஒன்றிணைக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2013 முதன்முறையாக லம்பேதோசாவிற்கு வந்த வழியில் நானும் இன்று உங்களிடையே வருவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல சமாரியனின் ஓமை இன்று நம்முடைய வாழ்வில் மீண்டும் ஒலிக்கிறது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் ஆபத்தான பாதையைப் போல லம்பேதுசாவும் லினோசாவும் இன்று ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் உயிரை பணயம் வைத்து கடந்து செல்லும் பாதையாக மாறியுள்ளன. பலர் கடலில் உயிரிழந்துள்ளனர், பலர் அனைத்தையும் இழந்து இக்கரையை அடைந்துள்ளனர். அவர்களை காணும் தருணம் எந்த கருத்து இயலையும் விட மனிதநேயத்துடன் அவர்களுக்கு அருகில் நிற்குமாறு நம்மை அழைக்கிறது. நம் அயலானாக இருப்பது என்பது அயலானைப் போல செயல்படுவதில்தான் உள்ளது. லம்பேதுசா மக்களே, நீங்கள் வெளிப்படுத்திய ஒற்றுமை மற்றும் இரக்க உணர்விற்காக உங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னார்வ தொண்டர்கள், கடலோர காவல் படை, உள்ளாட்சி நிர்வாகங்கள், மருத்துவர்கள், கல்வியாளர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் மனிதநேய பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என் நன்றிகள். கடலில் ஆபத்திலிருந்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் காப்பாற்றிய உங்கள் அன்பு இறைவனின் இரக்கத்தின் உயிருள்ள சாட்சியாக விளங்குகிறது. இங்கு இருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர்கள் உதவியை பெற்றவர்கள் மட்டுமல்ல, தங்கள் பயணத்தில் தங்களைப் போலவே துன்பப்படும் மற்றவர்களுக்கும் துணை நின்றவர்களாக இருக்கின்றனர். அன்பு என்பது சுதந்திரமான தேர்விலிருந்து பிறக்கிறது. ஆனால் சிலர் அயலானாக இருக்க தேர்ந்தெடுக்கவில்லை. சிலர் எந்த முடிவையும் எடுக்காமல் விலகிச் செல்கின்றனர். கடலில் உயிரிழந்தவர்களின் மரணத்திற்கு பின்னால் எடுக்கப்பட்ட முடிவுகளும் எடுக்கப்படாத முடிவுகளும் உள்ளன. வறுமை, அநீதி, ஊழல், அச்சம், பாகுபாடு, பிறரது துயரத்தில் லாபம் தேடும் மனப்பான்மை ஆகியவை நல்ல சமாரியனின் ஓமையில் வழியை கடந்து சென்றவர்களின் மனநிலையையே இன்று பிரதிபலிக்கின்றன. கடவுளின் அன்பு எல்லைகளற்றது. எனவே சமய வேறுபாடு ஒருபோதும் பாகுபாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடாது. இறைவனை நேசிப்பதும் அயலானை நேசிப்பதும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாதவை. பிறரின் வேதனையைக் கண்டு நின்று மனமுருகி அவர்களுக்கு உதவுவது வழியாகவே நாம் இறைவனின் அன்பில் பங்கெடுக்கிறோம். இரக்கமும் கருணையும் மனிதனை மாற்றுகின்றன. அவை குடும்பத்தையும் சமூகத்தையும் உலகத்தையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவை. அதுவே அன்பின் நாகரிகம் உருவாகும் பாதையாகும். அந்த நாகரிகம் ஒரே ஒரு பெரிய செயலால் உருவாகாது. மாறாக அன்றாட வாழ்வில் செயல்படும் சிறிய ஆனால் உறுதியான அன்பு செயல்களின் கூட்டுத்தொகையாக அது உருவாகும். அந்த உண்மைக்கு நீங்கள் லம்பேதுசா மக்களே உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறீர்கள். புலம்பெயர்வு இன்று ஐரோப்பா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இந்த சவாலை வெறும் அவசர நிலையாக மட்டும் பார்க்காமல் மனித மாண்பை மதித்து வரவேற்று பாதுகாத்து உடனிருந்து சமூகத்தில் ஒருங்கிணைக்கும் நீண்டகால அணுகுமுறையை உருவாக்க வேண்டும். இதில் அரசுகளுக்கு மட்டுமல்ல, குடிமக்கள் சமூகத்திற்கும் திரு அவைக்கும் முக்கிய பொறுப்பு உள்ளது. இந்த தீவிற்கு ஓய்வெடுக்க வருபவர்களும் உங்கள் அன்பையும் மனிதநேயத்தையும் கண்டு மேலும் மனிதநேயமிக்கவர்களாக மாற வேண்டும். உண்மையான ஓய்வு என்பது வாழ்க்கையின் அர்த்தத்தை மீண்டும் கண்டறிவதிலும் நீதியும் சகோதரத்துவமும் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதிலும் உள்ளது. பலிபீடத்தின் அருகில் இருக்கும் பாதுகாப்பான துறைமுக அன்னையின் திருவுருவத்தை நோக்கி நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் செல்வோம். இறைவனிடமே அனைவருக்கும் பாதுகாப்பான துறைமுகம் உள்ளது. ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் அந்த பாதுகாப்பின் அடையாளமாக உலகில் விளங்க அழைக்கப்பட்டுள்ளது. லம்பேதுசா மற்றும் லினோசா சமூகங்களே, உங்கள் வாழ்வில் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு ஆகியவை என்றும் குறையாமல் நிலைத்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.
1: இன்றைய புனிதர்:
4: ஜூலை 4 போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத். ஸ்பெயின் நாட்டின் அரகோன் பகுதியினை ஆட்சி செய்த அரச குடும்பத்தில் கிபி 1271 ஆண்டு பிறந்தார் எலிசபெத். சிறுவயது முதல் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய எலிசபெத் ஆடம்பரத்தை வெறுத்து நோன்பிருந்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். தன் 12வது வயதில் போர்ச்சுக்கல் நாட்டு இளவரசர் டென்னிஸ் அவர்களை மணந்த இவர் இறை பக்தியிலும் குடும்ப பொறுப்பிலும் சிறந்து விளங்கினார். அனுதினமும் திருப்பலிக்கு சென்று இறைவனை ஆராதித்து வணங்கிய எலிசபெத் தன் அரண்மனையில் பணி செய்த பணிப்பெண்களுக்கு ஆண்டவரின் அன்பை எடுத்துரைத்து அவர்கள் இரக்க செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தார். அல்போன்சோ என்ற மகனையும் கான்ஸ்டன்சியா என்ற மகளையும் பெற்றெடுத்த எலிசபெத் நாளடைவில் தன் கணவரின் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். கிபி 1323 ஆண்டு தன் மகன் அல்போன்சோ தன் தந்தைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போருக்கு தயாராக ஆண்டவரிடம் மன்றாடிய எலிசபெத் தன் மகனையும் கணவரையும் சமாதானப்படுத்தி போரை நிறுத்தினார். கிபி 1325 ஆண்டு தன் கணவரை இழந்து சுமார் 12 ஆண்டுகள் மகனின் பராமரிப்பில் வாழ்ந்த எலிசபெத் கோயம்புத்தூரில் இருந்த கிளாரம்மாள் மடத்தில் சேர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 3 சபை துறவியானார். தன் மகனான அரசன் அல்போன்சோவிற்கும் தன் உறவினரான அரசன் 9 அல்போன்சோவிற்கும் போர் மூலம் சூழல் ஏற்பட 63 வயதான எலிசபெத் போர்க்களம் சென்று அமைதியை ஏற்படுத்தினார். அரச குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்துறவி எலிசபெத் முதுமையின் காரணமாக நோயுற்று கிபி 1336 ஆண்டு ஜூலை 4 நாள் விண்ணகம் சென்றார். அருட்துறவி எலிசபெத்தின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 8 அர்பன் கிபி 1625 ஆண்டு மே 25 நாள் புனிதராக உயர்த்தி அமைதியின் பாதுகாவலராக அறிவித்தார். போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகில் போர் இல்லாத அமைதியான சூழ்நிலை தொடர ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.

0: செய்திகள்.
1: புலம்பெயர்வு நெருக்கடிகளின் அடையாளமாக விளங்கும் இத்தாலியின் சிறிய தீவான லம்பேதூசா 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் தடத்தை பின்பற்றி வருகை தரும். திருத்தந்தை 14 லியோ அவர்களை மனமகிழ்வுடன் வரவேற்றுள்ளது. உள்ளூர் வாடகை வாகன ஓட்டுநர் ஒருவர் லம்பேதூசாவை வெறும் துயரத்தின் இடமாக அல்ல, மாறாக ஆபத்தான கடல் பயணத்திலிருந்து உயிர் தப்பிய புலம்பெயர்ந்தோர் புதிய வாழ்க்கையை நம்பிக்கையுடன் தொடங்கும் இடமாக கருத வேண்டும் என்று கூறி அதை நம்பிக்கையின் தீவு என்று வர்ணித்துள்ளார். புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் மீதான தனது கருணைக்காக இந்த தீவு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றதுடன் 2014 அமைதிக்கான நோபல் பரிசுக்கான இறுதி பட்டியலிலும் இடம் பிடித்திருந்தது. திருத்தந்தை அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் லம்பேதூசாவை ஒற்றுமையின் உலகளாவிய அடையாளமாக மாற்றியது. அந்த பயணத்தின் போது அவர் உலகமயமாக்கப்பட்ட அலட்சியத்தை கண்டித்தார். மேலும் கடலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக மத்திய தரைக்கடலில் மலர்களை தூவிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அகதிகளின் படகிலிருந்து செய்யப்பட்ட உலக புகழ்பெற்ற லம்பேதூசா சிலுவையை ஆசிர்வதித்தார். அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து தற்போது லம்பேதூசாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அங்கு மதம் அல்லது தேசியம் ஆகியவற்றை கடந்து கடலில் பலியானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள உள்ளூர் கல்லறையையும் பார்வையிடுகிறார். மேலும் புலம்பெயர்ந்தவர்களின் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக திகழும் ஐரோப்பாவின் நுழைவாயில் என்ற நினைவு சின்னத்தில் அவர் இறைவேண்டல் செய்கிறார். தீவின் விளையாட்டு மைதானத்தில் திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு முன் ஃபெவரோலோ படகு துறையில் அவர் ஒரு புலம்பெயர்ந்த குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறார்.
2: இத்தாலி தீவான லம்பேடுசாவில் உள்ள புலம்பெயர்ந்தோர் வரவேற்பு மையத்திற்கு வரும் புதிய புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 4 சனிக்கிழமை அன்று அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இத்தாலியின் மைய நிலப்பரப்பை விட வட ஆப்பிரிக்காவிற்கு மிக அருகில் அமைந்துள்ள லம்பேடுசா தீவு கடந்த 3 ஆண்டுகளில் 182,000 அதிகமான புலம்பெயர்ந்தோருக்கும் அகதிகளுக்கும் அடைக்கலம் அளித்துள்ளது. இதனால் லம்பேடுசா தீவு ஐரோப்பாவிற்கான ஒரு முக்கிய நுழைவாயிலாக மாறியுள்ளது. திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இந்த பயணம் 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லம்பேடுசாவிற்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. அப்போது அவர் புலம்பெயர்ந்தோர் மீதான உலகமயமாக்கப்பட்ட அலட்சியத்தை வன்மையாக கண்டித்தார். அண்மைய ஆண்டுகளில் இந்த மையத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் மத்திய தரைக்கடல் பகுதியை கடக்கும் பயணம் அதிக ஆபத்தானதாக மாறியுள்ளது. 2014 முதல் 26,000 அதிகமான புலம்பெயர்ந்தோரின் மரணங்கள் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் இந்த பயணத்தை வரவேற்றுள்ள மத்திய தரைக்கடல் பகுதிக்கான அனைத்துலக புலம்பெயர்வு அமைப்பின் ஒருங்கிணைப்பு அலுவலக இயக்குநர் சால்வட்டோர் சோர்டினோ அவர்கள் புலம்பெயர்ந்தோர் எப்போதும் மாண்புடன் நடத்தப்பட வேண்டும் என்பதை சரியான நேரத்தில் நினைவூட்டும் ஒரு நிகழ்வாக இந்த பயணம் அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் முறையாக நிர்வகிக்கப்படும் போது புலம்பெயர்வு என்பது உலகளாவிய சமத்துவமின்மை, தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்கொள்ள உதவும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: அமெரிக்கா தனது 250th நிறைவை கொண்டாடும் வேளையில் தேசிய அரசியல் அமைப்பு மையம் வழங்கிய லிபர்டி மெடல் விருதியை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மனித மாண்பு, உயிர், சுதந்திரம், நீதி, அமைதி ஆகிய அடிப்படை விழுமியங்களை மீண்டும் நிலைநிறுத்துமாறு அமெரிக்க மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். அனைவரும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர் என்றும் உயிர், சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை நாடும் மறுக்க முடியாத உரிமைகள் அனைவருக்கும் உண்டு என்ற அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் கொள்கைகள் இறைவனால் அளிக்கப்பட்ட மனித மாண்பை அடிப்படையாக கொண்டவை என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் மனித மாண்பு எந்த அரசுக்கும் முன்பே நிலைத்திருப்பதாகவும் அதை பாதுகாப்பதே அரசின் முதன்மை பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். அமெரிக்காவின் வரலாற்றை போற்றிய திருத்தந்தை அவர்கள் புலம்பெயர்ந்தோரை வரவேற்ற பாரம்பரியத்தையும் உலகளவில் சுதந்திரத்தை பாதுகாக்க செய்த தியாகங்களையும் பாராட்டிய அதேவேளை அனைவருக்கும் சுதந்திரமும் நீதியும் என்ற இலக்கு இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்றும் ஒவ்வொரு தலைமுறையும் அந்த லட்சியத்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். உயிர் வாழும் உரிமையே அனைத்து உரிமைகளுக்கும் அடிப்படை என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் கருவுறுதல் முதல் இயற்கை மரணம் வரை ஒவ்வொரு மனித உயிரையும் குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியோரின் வாழ்வையும் பாதுகாக்குமாறு அழைப்பு விடுத்தார். உண்மையான சுதந்திரம் என்பது உண்மையை உணர்ந்து மனசாட்சியின் வழிகாட்டுதலின்படி பொறுப்புணர்வுடன் வாழ்வதே என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். சமய சுதந்திரம் மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் பொதுநலனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் தற்காலிக நலன்களை விட நிலையான விழுமியங்களின் அடிப்படையில் அமெரிக்க மக்கள் ஒற்றுமையுடன்